0: एंटरटेनमेंट से कर दे मैट। डैलस में रेडियो का डैड फोनीशिया 104.9 FM।
1: Yeah, it's coming up.
2: சின்ன தமிழ் பையன் செல்வம் சென்னை டு தாராவி டோட்டல் கலிஜி மச்சி மோதின காணி காலி கொலிசோட போல என்ன சீண்டினா கப்பங்குவேன் இப்ப பிள்ளை எங்களை பாரு ஊருக்குள்ள தாறுமாறு தாறுமாறு ஆ இடைச்சலி

சதீஷ் மீகோசமே ஆ சாங் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் ப்ரைவேட் ஆல்பம் இன்ஸ்டமேட்டிக் காதலா. வெல் காதலா சே முஜி யாத் ஆயா, மேலே பூச்சா கே காதலா வாட் வாஸ் த ரெஃபரன்ஸ். அண்ட் ஐ ரிமெம்பர் பேக் இன் த டே ஐ க்ரூ அப் இன் ஹைதராபாத் ஜெஸ் மேலே பத்தாயா, அண்ட் தேர் யூஸ் டு பி அ மூவி பேக் இன் த டே கால்ட், தெர் இஸ் அ மூவி கால்ட் பிரேமதேசம். பிரேமதேசம் காதல தேசம் துனியா தில் வாலோகி, அண்ட் இட் ஹேட் சம் அமேசிங் நம்பர்ஸ். வெல் திஸ் இஸ் ரிக்ரியேஷன், நாட் ரிக்ரியேஷன், திஸ் இஸ் அன் ஏஆர் ரஹ்மான் நம்பர். ஐம் கோன் பிளே த ஹிந்தி ட்ராக், பட் த மியூசிக் இஸ் ஆப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங். லெட் மீ பிரிங் தட் சாங் டு யூ. இட்ஸ் த இன்ட்ரோ டு த சாங் இன் நைன்டீஸ் வேர் லிட்டில் டூ லாங், லெட் மீ லைன் இட் அப் டு அ பாயிண்ட் வேர் த மியூசிக் த நீடில் ஹிட்ஸ் த ரெக்கார்ட், வேர் த மியூசிக் ஹிட்ஸ் த பீட்.